0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் பாபநாசம் சிவன் இயற்றிய பிரவாவரம் ராகம் லதாங்கி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய ஆடும் சிதம்பரமோ. ராகம் வேகம். பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் சுவாதி திருநாள் இயற்றிய சங்கர ஸ்ரீகிரி, ராகம் ஹம்சந்தி, பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: வேத பாடாக ருக்வேத பதபாட்டக. ஓ

ஆயச்சதம் ஓம் ஓம் பிராத்தாயுஜா விபோதயா அஸ்வினோ ஆ இஹ கச்சதாம் அஸ்யா சோமஸ்யா பீதயே யா சுரதா ரதி தமா உபா தேவா திவி ஸ்பிருஷா.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Linga Puranam, Chapter 98, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya.
3: லிங்கமஹாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வசம்பு மகேஸ்வராய நமஹ.

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நில

சிவாய நமஹ, சூத்திரகாராய நமஹ, சனாதனாய நமஹ, மகர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோசனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்தி க்ருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வ சர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்ம த்ருக் விஸ்வஸ்ரே.

ஸ்தபதிஸ்திராய நமஹ ஸ்தபதிஸ்திராய நமஹ விஜிதாத்மனே நமஹ விதேயாத்மனே நமஹ பூதவாஹனசாரதயே நமஹ சகணாய நமஹ கணகார்யாய நமஹ சுகீர்த்தயே நமஹ சின்னசம்சயாய நமஹ காமதேவாய நமஹ காமபாலாய நமஹ பஸ்மோதூளித விக்ரஹாய நமஹ பஸ்மப்ரியாய நமஹ பஸ்மசாயினே நமஹ காமினே காந்தாய நமஹ கிருதாகமாய நமஹ சமாயுக்தாய நமஹ நிவ்ருத்தாத்மனே நமஹ தர்மயுக்தாய நமஹ சதாசிவாய நமஹ சதுர்முகாய சதுர்பாஹவே நமஹ துராவாசாய நமஹ துராசதாய நமஹ துர்கமாய துர்லபாய நமஹ துர்காய நமஹ சர்வாயுத விசாரதாய நமஹ அத்யாத்மயோகநிலையாய நமஹ.

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரமகுரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராஷயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ.

ஆதிபராய நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோகதண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ, அஜனாய நமஹ.

ஆத்மாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகம பாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ, ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ,
மகாயசசே நம லோகச்சூடாமணையே நம வீராய நம சண்டசத்யபராக்கிரமாய நம வியாலகல்பாய நம மகாகல்பாய நம மகாவ்ருக்ஷாய நம கலாதராய நம அலங்கரிஷ்ணவே நம அச்சலாய நம ரோசிஷ்ணவே நம விக்ரமோத்தமாய நம ஆஷுசப்தபதயே நம வேகினே நம ப்ளவனாய நம சிகிசாரதயே நம அசம்சிருஷ்டாய நம அதிதயே நம சக்ராய பிரமாதினே நம பாபநாசனாய நம வசுஸ்ரவசே நம கவ்யவாஹாய நம பிரதப்தாய நம விஸ்வபோஜனாய நம ஜர்யாய நம ஜராதிஷமனாய நம லோஹிதாய நம தனூனபாதே நம ரிஷதஸ்வாய நம நபசே நம யோனயே நம சுப்ரதீகாய நம தமிஸ்ரக்னே நம நிதாகாய தபனாய நம மேகாய பக்ஷாய நம பரபுரஞ்சயாய நம முகானிலாய நம சுனிஷ்பண்ணாய நம சுரபயே நம சிசிராத்மகாய நம வசந்தாய.

விமலாய நமஹ, விஸ்வவாஹனாய நமஹ, பாவனாய நமஹ, புருஜிதே நமஹ, சக்ராய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

0: धीये जनकाय नमः, चारु विश्शल्याय नमः, लोकशल्यकृते नमः, चतुर्वेदाय नमः, चतुर्भावाय नमः, चतुराय चतुरप्रियाय नमः, आम्नायाय नमः, समाम्नायाय नमः, तीर्थदेवशिवालयाय नमः, बहुरूपाय नमः, महारूपाय नमः, सर्वरूपाय नमः, चराचराय नमः, ज्ञाननिर्वाहकाय नमः, न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, विरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मद्वर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, श्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, भूर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, கலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்தவித்கோப்த்ரே நமஹ, சர்வாசாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்தப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவஜ்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ரியதுர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்சலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 2.

யக்ஷமந்த ப்ரஜானாம் தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து யத் ப்ரஜ்ஞானமுதசேதோ த்ருதிஶ்ச யத் ஜ்யோதிரந்தரமிருதம் ப்ரஜாஸு யஸ்மான் நரதே கிஞ்சன கர்ம க்ரியதே தன்மே மனசிவ சங்கல்ப

தன்மே மனசிவசங்கல்பமஸ்து எதத்ர ஷஷ்டம் த்ரிஷதகம் சுவீர்யம் யஜ்ஞஸ்ய குஹ்யன்னவநாவமாய்யம் தசபஞ்சத்ரிகம்சதம் யத் பரஞ்ச தன்மே மனசிவசங்கல்பமஸ்து யஜ்ஜாக்ரதோ தூரமுதீதி தெய்வம் ததுசுப்த.

தசசதஞ்ச சஹஸ்ரஞ்சாயுதஞ்ச நியுதஞ்ச ப்ரயுதஞ்ச சார்புதஞ்ச ந்யர்புதஞ்ச சமுத்ரஸ்ச மத்யஞ்சாந்தஸ்ச பரார்த்தஸ்ச தன்மே மன சிவசங்கல்பமஸ்து ஏ பஞ்ச பஞ்சாதசசதகம் சஹஸ்ரமயுதஞ்ச ந்யர்புதஞ்ச தே அக்னிசித்யேஷ்டகாஸ்தகம்.

ஆகாசம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து பராத் பரதரஞ்சைவ யத்பராச்சைவ யத்பரம் யத்பராத் பரதோ ஜ்ஞேயம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து.

கல்பமஸ்து பராத் பரதரோ ப்ரஹ்மா தத்பராத் பரதோ ஹரிஹி தத்பராத் பரதோ தேசஸ்தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. யா வேதாதிஷு காயத்ரி சர்வவ்யாபி மகேஸ்வரி ரக்கஜஸ்ஸாமாதர்வைஶ்ச தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. யோ வை தேவம் மகாதேவம் பிரயதஃ ப்ரணவஶுசிஹ யஸ்ஸர்வே ஸர்வவேதைஶ்ச தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. பிரயதஃ ப்ரணவோங்காரம் ப்ரணவம் புருஷோத்தமம் ஓங்காரம் ப்ரணவாத்மானம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. யோஸௌ ஸர்வேஷு வேதேஷு பட்யதே ஹ்யஜஈஸ்வரஃ அகாயோ நிர்குணோ ஹ்யாத்மா தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. கோபிர்ஜுஷ்டந்தனேனஹ்யாயுஷாச பலேனச ப்ரஜஜா பசுபிஃ புஷ்கராக்ஷம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாமிருதாத் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதாஸ்தத்ர மோதந்தே தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. விஸ்வதச்சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாநமதி சம்பதத்ரயேர்த்யாவா பிருதிவீ ஜனயன் தேவயேகஸ்தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. சதுரோ வேதானதீயீத சர்வசாஸ்திரமயம் விதுஹ இதிஹாஸ புராணானாம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. மானோ மகாந்தமுதமானோர்பகம் மானவுக்ஷந்தமுதமானவுக்ஷிதம் மானோவதேஃ பிதரம் மோதமாதரம் ப்ரியாமானஸ்தனுவோ ருத்ரரேஷஸ்தன்மே மனசிவசங்கல்பமஸ்து.

மனசிவசங்கல்பமஸ்து ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரே தம்பி ரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமோ நமஸ்தன்மே மனசிவசங்க

மனசிவசங்கல்பமஸ்து ஈதகம் சிவசங்கல்பம் சதாத்யாயந்தி ப்ராஹ்மணாஹ தே பரம் மோக்ஷங்கமிஷ்யந்தி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: நமஸ்தௌ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓ

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாடாக ருக்வேத பத பாடாக.
2: ஓம் அயம் தேவாய ஜன்மனே ஸ்தோமாஹ விப்ரேபிஹ ஆசயா அகாரி ரத்ன தாதமஹ யஹ இந்திராய வச ஆயுஜா தத்க்ஷுஹ மனசா ஹரி இதி.

சர்மா யச்சதம் ஓம் ஓம் பிராத்தாயுஜா வீபோதயா அஸ்வினோ ஆ இஹ கச்சதாம் அஸ்யா

அசுரா பிரச்சேத இதி பிரச்சேதஹ ராஜன் ஏனாம் சீசிஸ்ரதஹ கிருதானி உத உத தமம் வருணாபாசம் அஸ்மத் அவா அதமம் வி மத்யமம் ஸ்ரதயா.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Linga Puranam, Chapter 98, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya.
3: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ாய நம பரமேஸ்வராய நம கங்காதராய நம சூலதராய நம பரார்த்தைக்க பிரயோஜனாய நம சர்வ

ஸ்ரேஷ்டாய நமஹ அபரிச்சேத்யாய நமஹ கௌரி பர்த்ரே நமஹ கணேஸ்வராய நமஹ அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ த்ரிவர்க்காய நமஹ ஸ்வர்க சாதனாய நமஹ ஞானகம்யாய நமஹ.

ஆகீஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பி

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலய.

சிவாய நமஹ, சூத்திரகாராய நமஹ, சனாதனாய நமஹ, மகர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோசனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்தி க்ருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வ சர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்ம த்ருக் விஸ்வஸ்ரே.

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரம குரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராஷயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ

சமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டித்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஞானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்ரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அச்சலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய.

விமலாய நமஹ, விஸ்வவாஹனாய நமஹ, பாவனாய நமஹ, புருஜிதே நமஹ, சக்ராய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

0: நமஹ ந்யாயாய நமஹ ந்யாயகம்யாய நமஹ நிரஞ்சனாய நமஹ சஹஸ்ரமூர்த்னே நமஹ தேவேந்திராய நமஹ சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ முண்டாய நமஹ விரூபாய நமஹ விக்ருதாய நமஹ தண்டினே நமஹ தாந்தாய நமஹ குணோத்தமாய நமஹ பிங்களாக்ஷாய நமஹ ஹர்யக்ஷாய நமஹ நீலக்ரீவாய நமஹ நிராமயாய நமஹ சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ சரண்யாய நமஹ சர்வலோகபிருதே நமஹ பத்மாசனாய நமஹ பரஞ்சோதிஷே நமஹ பராவர பரம்பலாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ விஸ்வகர்பாய நமஹ விசக்ஷணாய நமஹ பராவரஜ்ஞாய நமஹ பீஜேஷாய நமஹ சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ தேவாசுரகுரவே தேவாய நமஹ தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ தேவாசுர மகாமாத்ராய நமஹ தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ தேவாதி தேவாய நமஹ தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ தேவாசுரேஸ்வராய நமஹ திவ்யாய நமஹ தேவாசுர மகேஸ்வராய நமஹ சர்வதேவமயாய நமஹ அசிந்த்யாய நமஹ தேவதாத்மனே நமஹ ஆத்மசம்பவாய நமஹ ஈட்யாய நமஹ அனீஷாய நமஹ சுரவ்யாக்ராய நமஹ தேவசிம்ஹாய நமஹ திவாகராய நமஹ விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ சிவஜானரதாய நமஹ ஸ்ரீமதே நமஹ சிகிஸ்ரீ பர்வதப்ரியாய நமஹ ஜயஸ்தம்பாய நமஹ விசிஷ்டம்பாய நமஹ நரசிம்ஹநிபாதனாய நமஹ ப்ரஹ்மச்சாரிணே நமஹ லோகச்சாரிணே நமஹ தர்மச்சாரிணே நமஹ தனாதிபாய நமஹ நந்தினே நமஹ நந்தீஸ்வராய நமஹ நக்னாய நமஹ நக்னவ்ரததராய நமஹ சுசயே நமஹ லிங்காத்யக்ஷாய நமஹ சுராத்யக்ஷாய நமஹ யுகாத்யக்ஷாய நமஹ யுகாவஹாய நமஹ ஸ்வவஷாய நமஹ சவஷாய நமஹ ஸ்வர்கஸ்வராய நமஹ ஸ்வரமயஸ்வனாய நமஹ பீஜாத்யக்ஷாய நமஹ பீஜகர்த்ரே நமஹ தனகிருத்தர்மத்வர்த்தனாய நமஹ தம்பாய நமஹ அதம்பாய நமஹ மகாதம்பாய நமஹ சர்வபூதமஹேஸ்வராய நமஹ ஸ்மசானநிலையாய நமஹ திஷ்யாய நமஹ சேதவே நமஹ அப்ரதிமாக்ருதயே நமஹ லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ த்ரயம்பகாய நமஹ நாகபூஷணாய நமஹ அந்தகாரயே நமஹ மகத்வேஷினே நமஹ விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ வீததோஷாய நமஹ அக்ஷயகுணாய நமஹ தக்ஷாரயே நமஹ பூஷதந்தஹ்ருதே நமஹ பூர்ஜடயே நமஹ கண்டபரஷவே நமஹ சகலாய நமஹ நிஷ்கலாய நமஹ அனகாய நமஹ ஆதாராய நமஹ சகலாதாராய நமஹ பாண்டுராபாய நமஹ மிருடாய நமஹ நடாய நமஹ பூர்ணாய நமஹ பூரயித்ரே நமஹ புண்ணியாய நமஹ சுகுமாராய நமஹ சுலோசனாய நமஹ சாமகேயாய நமஹ பிரியகராய நமஹ புண்ணியகீர்த்தயே நமஹ அனாமயாய நமஹ மனோஜவாய நமஹ தீர்த்தகராய நமஹ ஜடிலாய நமஹ ஜீவிதேஸ்வராய நமஹ ஜீவிதாந்தகராய நமஹ நித்யாய நமஹ வசுரேதசே நமஹ வசுப்ரியாய நமஹ சத்கதயே நமஹ சத்கிருதயே நமஹ சக்தாய நமஹ காலகண்டாய நமஹ கலாதராய நமஹ மாணினே நமஹ மான்யாய நமஹ மகாகாலாய நமஹ சத்பூதயே நமஹ சத்பராயணாய நமஹ சந்திரசஞ்சீவனாய நமஹ சாஸ்திரே லோககூடாய நமஹ அமராதிபாய நமஹ லோகபந்தவே நமஹ லோகநாதாய நமஹ கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ அனபாயக்ஷராய நமஹ காந்தாய நமஹ சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ தேஜோமயாய நமஹ லோகமாயாய நமஹ அக்ரண்யே நமஹ அணவே நமஹ சுசிஸ்மிதாய நமஹ பிரசன்னாத்மனே நமஹ துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, பிரகிருதிதக்ஷிணாய நமஹ, பூதபவ்யபவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவ்ரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வத்ருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, ஷாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 2.

ஏன கர்மாணி பிரசரந்தி தீரா யதோ வாசா மனசாச்சாருயந்தி யத் சம்மிதமனு சம்யந்தி ப்ராணினஸ் தன்மே மனஸ் சிவ சங்கல்பமஸ்து.

ஆத்மமஸ்து யத் ப்ரஜ்ஞானமுதசேதோதிருதிஶ்ச யஜ்யோதிரந்தரமிருதம் ப்ரஜாஸு யஸ்மாந்நரதே கிஞ்சன கர்ம க்ரியதே தன்மே மனஃ சிவ ஸங்கல்ப.

தன்மே மனசிவசங்கல்பமஸ்து எதத்ர ஷட்டம் த்ரிஷதகம் சுவீர்யம் யஜ்ஞஸ்ய குஹ்யன்னவநாவமாய்யம் தசபஞ்சத்ரிகம்சதம் யத்பரஞ்ச தன்மே மனசிவசங்கல்பமஸ்து யஜ்ஜாக்ரதோ தூரமுதீதி தெய்வம் ததுசுப்த

சஞ்சரந்தம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து அச்சிந்தியஞ்சாப்ரமேயஞ்ச வ்யக்தாவ்யக்தபரஞ்சயதி சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரங்கேயம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து ஏகாச தசசதஞ்ச சஹஸ்ரஞ்சாயுதஞ்ச நியுதஞ்ச ப்ரயுதஞ்சார்புதஞ்ச ந்யர்புதஞ்ச சமுத்ரஸ்ச மத்யஞ்சாந்தஸ்ச பரார்த்தஸ்ச தன்மே மனசிவசங்கல்பமஸ்து ஏ பஞ்ச பஞ்சாதசசதகம் சஹஸ்ரமயுதன்யர்புதஞ்ச தே அக்னிசித்யேஷ்ட

புனந்தி கவயோ பிரம்மாணமேதந்த்வா வ்ருணத இந்தும் ஸ்தாவரஞ்சங்கமந்தௌராகாசம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து பராத் பரதரஞ்சைவ யத்பராச்சைவ யத்பரம் யத்பராத் பரதோ ஜ்ஞேயம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து.

வைச்ச தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து யோ வை தேவம் மகாதேவம் பிரயத பிரணவசுச்சி யஸ்ஸர்வே சர்வவேதைஶ்ச தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து பிரயத பிரணவோங்காரம் பிரணவம் புருஷோத்தமம் ஓங்காரம் பிரணவாத்மானம் தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து யோசௌ சர்வேஷு வேதேஷு பட்யதே ஹ்யஜயீஸ்வரஹ அகாயோ நர்குணோ ஹ்யாத்மா தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து கோபிர்ஜுஷ்டந்தனேன ஹ்யாயுஷா ச பலேன ச ப்ரஜஜா பசுபிஃ புஷ்கராக்ஷம் தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாமிருதாத் தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து கைலாச சிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதாஸ்தத்ர மோதந்தே தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து விஸ்வதச்சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாம் நமதி சம்பதத்ரயேர்த்யாவா பிருதிவீ ஜனயந்தேவயே கஸ்தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து.

மனசிவசங்கல்பமஸ்து ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரே தம்பி ரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமோ நமஸ்தன்மே மனசிவசங்கல்பமஸ்து கத்ருத்ராஜ பிரசேதசே மேடுஷ்டமாய தவ்யசே போஜே மசந்தமகும் ஹ்ருதே சர்வோ ஹ்யேஷு ருத்ரஸ்தஸ்மை ருத்ராஜ நமோஸ்து தன்மே மனசிவசங்கல்பமஸ்து ப்ரஹ்மஜஞானம் பிரதமம் புரஸ்தாத்விசீமதஸ்வருஜோ வேனாவஹ சபுத்னியா உபமாஸ்ய விஷ்டாஸ் சதஸ்சஜோ நிமசதஸ்ச விவஸ்தன்மே மனசிவசங்கல்பமஸ்து யஃப் ப்ராணதோ நிமிஷதோ மஹித்வைக இத்ராஜா ஜகதோ பபூவ யயீஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பத கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம தன்மே மனசிவசங்கல்பமஸ்து யாத்மதா பலதா யஸ்ய விஸ்வ உபாஸதே பிரசிஷம் யஸ்ய தேவாஹ யஸ்ய சாயாமிருதம் யஸ்ய மிருத்யு

மே மனசிவசங்கல்பமஸ்து ஈதகம் சிவசங்கல்பம் சதாத்யாயந்தி ப்ராஹ்மணாஹ தே பரம் மோக்ஷங்கமிஷ்யந்தி தன்மே.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.